0: திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 5:35. நம்முடைய இன்றைய கால் மணி நேர நிகழ்ச்சியில் உங்களுக்காக பக்தி பாடல் சமய உரையை அன்புடன் வழங்கி இருக்கின்றோம். முதலில் நம்முடைய நிகழ்ச்சியில் சமய உரையை ஆற்றுபவர் தமிழ் விரிவுரையாளர் ஐயா ஸ்டீவன் நாராயண பிள்ளை அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண், அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால். இன்று நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழிநடத்தும் திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வழிவழி பேரூராதீனம் தெய்வத் திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷஸு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். நேயர்களே, புரட்டாசி மாதத்தில் திருமாலின் திருநாமத்தை நினைவு கூர்ந்து 4000 திவ்ய பிரபந்தத்தின் இனிய பாசுரங்களை சிந்தித்து கொண்டிருக்கும்போது, தமிழர் மரபில் கலைக்கும் வழிபாட்டிற்கும் இடையே ஓர் அழகிய தொடர்பு இருக்கிறது என்று தெளிவாகிறது. கும்மியைப் போலவே கோலாட்டமும் ஓர் அழகிய கலைதான். கையில் கோல் ஏந்தி முன்னும் பின்னுமாக நகரும் அடிகள், ஒரு கோல் மற்றொரு கோலை தட்டும் ஒலி, அந்த ஒலியோடு இணையும் பாடல், ஒத்த தாளத்தில் நகரும் பலர், இதுதான் கோலாட்டத்தின் வெளிப்புறத் தோற்றம். ஆனால் அதன் உட்புறத்தை பார்த்தால் ஒழுங்கு, ஒற்றுமை, நம்பிக்கை, இறை நினைவு ஆகிய பல பண்புகளை காண முடிகிறது. மேல் அடி விசும்பு அணவி வியநிலத்தை மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மண்ணும் கோயில், கோலோட கோல் வலையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தில் நின்று சேல்வோட சிலையாட செய் இழையார் நடம் ஆடும் திரு ஐயாரே என்று திருஞானசம்பந்தர் முதல் திருமுறையில் அருளிய திருவையாற்று திருப்பதிகத்தில், கோல் ஓட கோல்வலையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தில் நின்று சேல் ஓட சிலையாட செய் இழையார் நடமாடும் திருவையாரே என்ற வரிகளை காணலாம். அதாவது, கூத்தர்கள் கையில் வைத்து ஆட்டும் அபிநய கோளுடன் திறந்த வளையல்களை அணிந்த மகளிர் கூத்தாட, திறந்த தனங்களை உடைய அச்சேழு இழையார் முகத்தில் கண்களாகிய சேல் மீன்கள் பிறழவும் வில் போன்ற புருவங்கள் மேலும் கீழும் செல்லவும் நடனமாடும் திருவையாறாகும் என்பது பொருள். அதேபோல் செவ்வாய்ச்சியர் கோலாட்டம் என்பது காஞ்சிபுராணத்து வாணீச படலத்தில் வரும் வரியாகும். அதாவது, ஆய்ச்சியர் பெண்கள் ஆடும் கோலாட்டத்தை குறிக்கிறது. எனவே கோலாட்டம் என்பது தமிழர் வாழ்க்கையில் ஊதுருவி நிற்கின்ற ஒரு கலை என்று கூறுவதில் மிகையாகாது. தமிழர் நாட்டுப்புறக் கலைகளில் கோலாட்டத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. கோலாட்டத்தில் ஒருவர் தனியாக செயல்பட முடியாது. தமது கையில் இருக்கும் கோலை எப்போது உயர்த்த வேண்டும், எப்போது தட்ட வேண்டும், எப்போது முன்னேற வேண்டும், எப்போது பின்னேற வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். ஒருவர் உடைய அசைவு மற்றொருவர் உடைய அசைவுடன் தொடர்பு உடையது. இதுவே கோலாட்டத்தின் அழகு. இறை வழிபாடு என்பது தனி மனிதன் உள்ளார்ந்த அனுபவமாக இருந்தாலும் அது மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஆற்றலையும் கொண்டது. புரட்டாசி மாதத்தில் திருமாலை வழிபடும்போது நாம் தனியாக மட்டும் வழிபடுவதில்லை. கோவிலுக்குச் செல்கிறோம், குடும்பத்தோடு செல்கிறோம், கூட்டாக வழிபாடு செய்கிறோம், திருநாமம் பாடுகிறோம், பாசுரங்களை ஓதுகிறோம். இவ்வாறு பக்தி சமூகமாக வெளிப்படுகிறது. இதற்கான மிகச்சிறந்த இலக்கிய சான்றுகளில் ஒன்று 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களின் பாசுரங்கள் தனிப்பட்ட பக்தி அனுபவங்களையும் கூட்டு வழிபாட்டு உணர்வுகளையும் ஒருங்கே வெளிப்படுத்துகின்றன. ஆண்டாளின் திருப்பாவை இதற்கு மிக அழகான எடுத்துக்காட்டு. ஆண்டாள் தம்முடைய தோழியரை எழுப்புகிறார், அவர்களை ஒன்று கூட்டுகிறார், இறைவனை நோக்கி அழைத்துச் செல்கிறார். அவர் பாடல்களில் நாம் நீராடுவோம், பாடுவோம், செல்வோம் போன்ற கூட்டு செயல்பாட்டின் உணர்வு வெளிப்படுகிறது. அதனால் திருப்பாவை ஒரு பக்தி பாடல் மட்டுமல்ல, அது கூட்டு பக்தியின் ஓர் அழகிய ஆன்மீக வடிவம். கோலாட்டத்திலும் இதே கூட்டுணர்வை நாம் காண்கிறோம். பலர் கோலாட்டத்தை ஆடுவார்கள், கையில் பல கோல்களை ஏந்தி கொள்வார்கள். கோலாட்டத்தின் போது பல அசைவுகள் இருக்கும், ஆனால் ஒரே தாளம், ஒரே ஒழுங்கு, ஒரே பாடல். இதனை நாம் பக்தியின் ஒரு குறியீடாக பார்க்கலாம். நமது வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பணிகள் இருக்கின்றன, தனித்தனி எண்ணங்கள் இருக்கின்றன, தனித்தனி திறமைகள் இருக்கின்றன. ஆனால் இறைவனை மையமாக கொண்டால் இந்த வேறுபாடுகளுக்கு ஓர் ஒற்றுமை உருவாகிறது. கோலாட்டத்தில் ஒவ்வொருவரும் தனது கோலை மட்டும் கவனித்தால் போதாது, எதிரில் இருப்பவரின் இயக்கத்தையும் கவனிக்க வேண்டும். அதுபோலவே சமூக வாழ்விலும் எனக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் சிந்திக்காமல் மற்றவருக்கும் என்ன தேவை என்று சிந்திக்க வேண்டும். இதுவே பக்தியின் சமூக பரிணாமம். இறைவனை நேசிப்பது என்பது இறைவனுடைய படைப்புகளையும் மதிப்பதை குறிக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமால் உலகின் உயிர்களுடன் கொண்டிருக்கும் தொடர்பு பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது. இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவன் உலகை தாங்குபவன், அவன் அருள் அனைவரையும் சென்றடையக்கூடியது. இந்த உணர்வு நமக்குள் பிறக்கும்போது மற்றவர்களை மதிக்கும் பண்பும் உருவாகிறது. நேயர்களே, கோலாட்டத்தின் தாளத்தை பற்றி இனி சிந்திப்போம். கோல் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது ஒரு ஒலி பிறக்கிறது. அந்த ஒலி தனித்தனியான கோல்களின் ஒலி அல்ல, அது இணைப்பின் ஒலி. ஒரு கோல் மட்டும் இருந்தால் அந்த இசை உருவாகாது. இரண்டு கோல்கள் சந்திக்க வேண்டும். பல கோல்கள் ஒரே ஒழுங்கில் சந்திக்கும்போது இசை உருவாகிறது. இதுபோலவே ஒரு சமூகத்தில் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்தால்தான் பண்பாடு உயிரோடு இருக்கும். நமது தமிழர் மரபில் பல கலைகளும் இத்தகைய கூட்டு வாழ்விலிருந்தே வளர்ந்தவை. கலை என்பது வெறும் மேடை நிகழ்ச்சி அல்ல, அது தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு மதிப்புகளை கொண்டு செல்லும் ஓர் ஊடகம். அதனால்தான் சமய பாடல்கள், நாட்டுப்புற இசை, நடனம், வழிபாடு ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. புரட்டாசியில் கோலாட்டம் ஆடும்போது அதன் பாடல்களிலிருந்து திருமாலின் பெருமையை உணரலாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.
0: நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் சமய உரையை ஆற்றுபவர் தமிழ் விரி உரையாளர் ஸ்டீவன் நாராயண பிள்ளை அவர்களுக்கு நம் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த பாடலோடு நிறைவு பெறவுள்ளது. பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோவிந்த்.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 முதல் 8 வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி

திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் வணக்கம். காலை 7 மணி ஆகிவிட்டது. 94.6, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு 2 அக்டோபர் புரட்டாசி மாதத்தின் 15 நாள்.

நிகழ்ச்சி திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள், கணினி போற்றும் பக்தி மிகும் பாடல்கள். வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றாக கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவையாகும். இதோ ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை. ஓங்கி உலகலந்தே

0: கோவிந்தன் விரதத்தையொட்டி திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுகிறவர் ஐயா ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள். இதோ
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழிநடத்தும் திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வழிவழி பேரூராதீனம் தெய்வத் திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி மொரிஷஸு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம்.

நேயர்களே, புரட்டாசி மாதத்தில் திருமாலின் திருநாமத்தை நினைவு கூர்ந்து 4000 திவ்ய பிரபந்தத்தின் இனிய பாசுரங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் போது, தமிழர் மரபில் கலைக்கும் வழிபாட்டிற்கும் இடையே ஓர் அழகிய தொடர்பு இருக்கிறது என்று தெளிவாகிறது. கும்மியை போலவே கோலாட்டமும் ஓர் அழகிய கலைதான். கையில் கோல் ஏந்தி முன்னும் பின்னுமாக நகரும் அடிகள், ஒரு கோல் மற்றொரு கோலை தட்டும் ஒலி, அந்த ஒலியோடு இணையும் பாடல், ஒத்த தாளத்தில் நகரும் பலர், இதுதான் கோலாட்டத்தின் வெளிப்புறத் தோற்றம். ஆனால் அதன் உட்புறத்தை பார்த்தால் ஒழுங்கு, ஒற்றுமை, நம்பிக்கை, இறை நினைவு ஆகிய பல பண்புகளை காண முடிகிறது. மேல் அடி விசும்பு அணவி வியநிலத்தை மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மண்ணும் கோயில், கோலோட கோல் வலையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தில் நின்று சேல் ஓட சிலையாட செய் இழையார் நடம் ஆடும் திரு ஐயாரே என்று திருஞானசம்பந்தர் முதல் திருமுறையில் அருளிய திருவையாற்று திருப்பதிகத்தில் கோல் ஓட கோல் வலையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தில் நின்று சேல் ஓட சிலையாட செய் இழையார் நடமாடும் திருவையாரே என்ற வரிகளை காணலாம். அதாவது, கூத்தர்கள் கையில் வைத்து ஆட்டும் அபிநய கோளுடன் திரண்ட வளையல்களை அணிந்த மகளிர் கூத்தாட, திறந்த தனங்களை உடைய அச்சேழு இழையார் முகத்தில் கண்களாகிய சேல் மீன்கள் பிறழவும், வில் போன்ற புருவங்கள் மேலும் கீழும் செல்லவும் நடனமாடும் திருவையாறாகும் என்பது பொருள். அதேபோல் செவ்வாய்ச்சியர் கோலாட்டம் என்பது காஞ்சிபுராணத்து வாணீச படலத்தில் வரும் வரியாகும். அதாவது, ஆய்ச்சியர் பெண்கள் ஆடும் கோலாட்டத்தை குறிக்கிறது. எனவே கோலாட்டம் என்பது தமிழர் வாழ்க்கையில் ஊதுருவி நிற்கின்ற ஒரு கலை என்று கூறுவதில் மிகையாகாது. தமிழர் நாட்டுப்புற கலைகளில் கோலாட்டத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. கோலாட்டத்தில் ஒருவர் தனியாக செயல்பட முடியாது. தமது கையில் இருக்கும் கோலை எப்போது உயர்த்த வேண்டும், எப்போது தட்ட வேண்டும், எப்போது முன்னேற வேண்டும், எப்போது பின்னேற வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். ஒருவர் உடைய அசைவு மற்றொருவருடைய அசைவுடன் தொடர்பு உடையது. இதுவே கோலாட்டத்தின் அழகு. இறை வழிபாடு என்பது தனி மனிதன் உள்ளார்ந்த அனுபவமாக இருந்தாலும் அது மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஆற்றலையும் கொண்டது. புரட்டாசி மாதத்தில் திருமாலை வழிபடும்போது நாம் தனியாக மட்டும் வழிபடுவதில்லை. கோவிலுக்கு செல்கிறோம், குடும்பத்தோடு செல்கிறோம், கூட்டாக வழிபாடு செய்கிறோம், திருநாமம் பாடுகிறோம், பாசுரங்களை ஓதுகிறோம். இவ்வாறு பக்தி சமூகமாக வெளிப்படுகிறது. இதற்கான மிகச்சிறந்த இலக்கிய சான்றுகளில் ஒன்று 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களின் பாசுரங்கள் தனிப்பட்ட பக்தி அனுபவங்களையும் கூட்டு வழிபாட்டு உணர்வுகளையும் ஒருங்கே வெளிப்படுத்துகின்றன. ஆண்டாளின் திருப்பாவை இதற்கு மிக அழகான எடுத்துக்காட்டு. ஆண்டாள் தம்முடைய தோழியரை எழுப்புகிறார், அவர்களை ஒன்று கூட்டுகிறார், இறைவனை நோக்கி அழைத்துச் செல்கிறார். அவர் பாடல்களில் நாம் நீராடுவோம், பாடுவோம், செல்வோம் போன்ற கூட்டுச் செயல்பாட்டின் உணர்வு வெளிப்படுகிறது. அதனால் திருப்பாவை ஒரு பக்தி பாடல் மட்டுமல்ல, அது கூட்டு பக்தியின் ஓர் அழகிய ஆன்மீக வடிவம். கோலாட்டத்திலும் இதே கூட்டுணர்வை நாம் காண்கிறோம். பலர் கோலாட்டத்தை ஆடுவார்கள், கையில் பல கோல்களை ஏந்தி கொள்வார்கள். கோலாட்டத்தின் போது பல அசைவுகள் இருக்கும். ஆனால் ஒரே தாளம், ஒரே ஒழுங்கு, ஒரே பாடல். இதனை நாம் பக்தியின் ஒரு குறியீடாக பார்க்கலாம். நமது

0: வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பணிகள் இருக்கின்றன, தனித்தனி எண்ணங்கள் இருக்கின்றன, தனித்தனி திறமைகள் இருக்கின்றன. ஆனால் இறைவனை மையமாக கொண்டால் இந்த வேறுபாடுகளுக்கு ஓர் ஒற்றுமை உருவாகிறது. கோலாத்தட்டில் ஒவ்வொருவரும் தனது கோலை மட்டும் கவனித்தால் போதாது, எதிரில் இருப்பவரின் இயக்கத்தையும் கவனிக்க வேண்டும். அதுபோலவே சமூக வாழ்விலும் எனக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் சிந்திக்காமல் மற்றவருக்கும் என்ன தேவை என்று சிந்திக்க வேண்டும். இதுவே பக்தியின் சமூக பரிணாமம். இறைவனை நேசிப்பது என்பது இறைவனுடைய படைப்புகளையும் மதிப்பதை குறிக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமால் உலகின் உயிர்களுடன் கொண்டிருக்கும் தொடர்பு பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது. இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவன் உலகை தாங்குபவன், அவன் அருள் அனைவரையும் சென்றடையக்கூடியது. இந்த உணர்வு நமக்குள் பிறக்கும்போது மற்றவர்களை மதிக்கும் பண்பும் உருவாகிறது. நேயர்களே, கோலாத்தட்டின் தாளத்தை பற்றி இனி சிந்திப்போம். கோல் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது ஓர் ஒலி பிறக்கிறது. அந்த ஒலி தனித்தனியான கோல்களின் ஒலி அல்ல, அது இணைப்பின் ஒலி. ஒரு கோல் மட்டும் இருந்தால் அந்த இசை உருவாகாது. இரண்டு கோல்கள் சந்திக்க வேண்டும். பல கோல்கள் ஒரே ஒழுங்கில் சந்திக்கும்போது இசை உருவாகிறது. இதுபோலவே ஒரு சமூகத்தில் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்தால்தான் பண்பாடு உயிரோடு இருக்கும். நமது தமிழர் மரபில் பல கலைகளும் இத்தகைய கூட்டு வாழ்விலிருந்தே வளர்ந்தவை. கலை என்பது வெறும் மேடை நிகழ்ச்சி அல்ல, அது தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு மதிப்புகளை கொண்டு செல்லும் ஓர் ஊடகம். அதனால்தான் சமயப் பாடல்கள், நாட்டுப்புற இசை, நடனம், வழிபாடு ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. புரட்டாசியில் கோலாட்டம் ஆடும்போது அதன் பாடல்களிலிருந்து திருமாலின் பெருமையை உணரலாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா
1: கோவிந்தா கோவிந்தா. அருமையான விளக்கங்களை தந்தவர் ஐயா ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள், அவர்களுக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம்.

அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தியடிகள் ஜெயந்தி. நம்ம தந்தைய மகாத்மா காந்தியின் பிறப்பை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும் இன்று அக்டோபர் இரண்டாம் தேதி. இந்திய அகிம்சை அறவழி முறையில் முன்னின்று நடத்தியவர். இந்நாளை அனைத்துலக வெண்முறையற்ற நாளாக அறிவித்து கொண்டாடுகிறார்கள். உண்மை மற்றும் அறநெறி உண்மையொரு போதும் ஒரு நியாயமான காரணத்தை தேசப்படுத்தாது அவர்கள் அறிவுரை. இது Truth never damages echoes, that is justice.

பாடல் ஜெய ஜெய ராமா. நம் உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் பாடல் இது. திருமதி மாலாதேவி சின்னராமன் அவர்கள் பாடும் பாடல்.

மற்றும் பல இடங்களிலும் அதே போல நம் இல்லங்களிலும் புரட்டாசி கோவிந்தின் திருவிழா கொண்டாடப்படுவது மிகவும் மங்களகரமான புனிதமாக திருநாளாகும்.

புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு சில அறிவிப்புகள். நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் மாலை 4 மணியளவில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும். கற்றபோன் பசாலி சொல்பகிரோ அருள்மிகு வக்ர காளியம்மன் திருக்கோவில், வாக்குவா கிராணம் தெருவில் உள்ள அனாதுரை தமிழ் கழகம், லோரட்டோ கான்வென்ட் ரோட், கியூபி சிவ சுப்பிரமணியர் கோவில் சங்கம், அவென்யூ சூபியா ரெஜ்வி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், பெச்சி வேஜே சாம்பியர் தமிழ் உபகார சங்கம், லங்கைமோ சாம்பியர் ஸ்ரீமது மாரியம்மன் பரோபகார சங்கம், பேடேடாம் கசி கிருஷ்ணசாமி தமிழ் கழகம், டெம்பிள் ரோட் பாய் அருள்மிகு வீரமகாளியம்மன் திருக்கோவில், ராயல் ரோட் தியானிங்காம் த்ரியுலி அண்ணா சர்க்கிள், புசேரு பித்தோன் உபகார சங்கம், பாவியோன் கப்மலரு அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவில், லசூதீன் லெஸ்காலியே அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், லபாராக் லெஸ்காலியே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ராயல் ரோட் வியூகம்போ அருள்மிகு மாரியம்மன் கோவில் கழகம், ராயல் ரோட் போஷரி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ராயல் ரோட் சுமக்ரோனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களிலும் இடங்களிலும் நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 3ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட், மாலை 4 மணி அளவில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் நடைபெற உள்ளது. நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட், மாலை 4 மணி அளவில், நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும். கிளேஃபோம் ஃபினிக்ஸ் ஸ்ரீ சாபமூர்த்தி திருக்கோவில், ஃபொஹைசைட் ஸ்வஸ்திகா தமிழ் கழகம், ஜுபாய் தமிழ் முன்னேற்ற கழகம், பூபா சேம்பிய மாரியம்மன் கோவில் கழகம், பெல்வெடியால் அல்மச்சி ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில், கோயிலோ போர்ட்வி மதுரை தர்மா சங்கம், பெல்வி பிலு ஃபோஞ்சுசாக் திரௌபதி தமிழ் கோவில் கழகம், அலிமோங்கோட் வாகூர் குட்லேண்ட்ஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ஒயல்கோட் குட்லேண்ட்ஸ் அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், அப்பவேல் சுச்சிஸ் ரோட் வேல் மாரியம்மன் கோவில் கழகம், பிச்சிபா பெலியாக விஎஸ்எஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ஃபிளாக் கான்ஸ்டான்ஸ் மாரியம்மன் சிவசுவாமியர் கோவில் கழகம், சென்ட் ஜூனியர் வில்லேஜ் ரிஷ்வோ அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், கிளிமோன்சியா அருள்மிகு தண்டாயுடபாணி சுவாமி திருக்கோவில், ராயல் ரோட் ரிஷானு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில், கோபுவா நியூகோ ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில், ரிவியதிசாங்கி யுனோஜ்கை ஸ்ரீ மகா மாரியம்மன் சிவ சுப்பிரமணிய திருக்கோவில். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 3ஆம் தேதி புரட்டாசி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட், மாலை 5 மணி அளவில், மறுநாள் விடிய காலை. நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 3ஆம் தேதி புரட்டாசி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை, மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா டில் மிட் நைட் நள்ளிரவு வரை நடைபெற உள்ளது. புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். எமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

புரட்டாசி சனிக்கிழமை விரதம், கோவிந்தன் வழிபாடும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து செய்யும் ஒரு கூட்டு திருவிழா வழிபாடாகும். கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல் ஒன்றை இந்த பாடலை கேளுங்கள். அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனித அருமையான ஒரு பாடல் இது.

புரட்டாசி கோவிந்தன் விரட்டியுட்டி நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது சரியாக 8 மணி வரை. திருமாலை போற்றும் பக்தி மிகவும் பாடல்கள், கணினி பிரானை போற்றும் பக்தி மிகவும் பாடல்களை உங்களுக்காகவே நம் உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் பாடல்கள். இதோ திருமதி ராதா நாகன் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடல்.

வெள்ளிக்கிழமை இன்றைக்கு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் புண்ணிய தினம் இன்று அல்லவா

சிறப்பாக அடுத்த பாடலை அலிமையோ வாக்வா ஊரிலிருந்து சாம்பவி கன்னியாப்பெண் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா சாரதா பாஜக தம்பி பூவனன் மனைவி ஊர்வனி அம்மா வினோதா தேத்தனி அப்பா அசம் ஃபிஃபி கண்ணன் தர்ஷினி சித்தப்பா தினன் சின்னம்மா ஸ்வீதி விலாசினி கிளினா மனவாளன் கன்னியப்பெண் குடும்பத்தார் பொனுசாமி கோவிந்தன் வேதாச்சலம் ராமன் ராமசாமி சிவன் கண்டப்பன் அழகப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் அலிபயம் வக்வா ஊரில் வசிக்கும் கெளினா கோவிந்தன் பேரழகி கோவிந்தன் பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா தங்கவேல் மக் அம்மா வந்தா அம்மா அண்ணன் கிளன் அப்பா ஐயா மளிகை தாத்தா காசோ வெங்கடேசன் அம்மாய் ரூபி மாமன்மார் அத்தைமார் அத்தைமார்கள் அத்தி வேதா அத்தி செல்விதா அத்தி சரோஜா மற்றும் மாமன்மார்கள் கோவிந்தன் குடும்பத்தார் சடையன் குடும்பத்தார் பிரிசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

சமுனி ஊழிலிருந்து விதுஷா விதுலா பொன்னுசாமி பிறந்த நாள் விழாவுக்காக கலவன் வீரன் மகன் வீகன் தம்பி பு மகன் ஷன் ஷனன் பொன்னுசாமி குடும்பத்தார் ஃப்ரம் அலிபுயம் சுகைனாமுலிருந்து மையன் நரணன் குடும்பத்தார் பொன்னுசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். கியூபிப் லொரட்டு கன்வென்ட் ஊழிலிருந்து அக்காவாதி ராசன் பிறந்த நாள் விழாவுக்காக மாலினி ஷமிலா தேவன் அம்பாள் விகன் மத்வி ஸ்தீவன் தாசன் மனுஜா அஞ்சினி ராமானுஜம் ஃபி அனுராய் கிருஷ்ணன் வாணி பனிகன் செல்வனி கவின் ராசன் லட்சுமணா பிள்ளை துக்காராம் ராமசாமி மதுரை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மற்றும் குவான் குலினா ஃப்ரம் பக்வா அம்மா வினோதா இயாவு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மோல்வாசிய ஊழிலிருந்து ராகினி தாம்பன் பிறந்த நாள் விழாவுக்காக கலவன் நாதன் மகள் சுகந்தா மகள் மகன் சோமசுந்தரம் மற்றும் தம்பி கணேசன் வெண்ணிலா உலாஷா புவனேஸ்வரி வனிசா செல்வினா அக்கா வள்ளி லானினி மற்றும் அன்பா சீவன் மகள் குணவதி மேவின் உபென் பரமேஸ்வரி சர்வேஸ்வரன் தங்கை பமிலா மற்றும் குணந்தன் குடும்பத்தார் காம்பன் குடும்பத்தார் டயலாம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சுகைனாம் ஊழிருந்து அஞ்சலி பரதன் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் சகாதேவன் மகன் கண்ணன் மகள் யுவனி மருமகன் லூஷினி மருமகன் அன்பா மாமியார் வள்ளி அனி சலுனி பகாதன் பரவிதன் குப்பன் பெருமாள் அப்பசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ரோசில் ஊரில் வசிக்கும் ராஜா குப் பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி பிரிசிலா மகள் மகள் கேசா அப்பாய் புஷ்பா அம்மாய் ராஜேந்திரி அமந்தா அன்சிலா பசாமி குடும்பத்தார் குப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக அடுத்த பாடலை பிஜி தோம்போல் இருந்து உமா கங்கது அழகி அழகி அமெலியா எலா குணால் செல்வி அருஷ் வாடி கோசாமி திலன் திகன் தங்கச்சி சுப்பமா சரோஜினி பாத்தன் ஃப்ரம் லாட்டுக்கேணி பழனி குடும்பத்தார் கங்காடு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் வழங்கும் பாடல் நாமிச்சே உள்ளிருந்து அருமை மம்பதா யோஷினி ரித்தேஷ் அமாசிரோன் புசிலா பாலன் குமிலா பரவிதன் வினா அத்தேசிம்லா தனேசா நிவன் சுசிலா சீனிவாசன் அத்தேசிலா ஜகம்பம் மாமன் ராஜு ஃப்ரம் வாக்வா தனுஷா டலினா அக்ஷய் மலா ரோஷ்னா திருமதி ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இந்த பாடல் திரு வாசன் அலமலி அவர்கள் குரலில் நீங்கள் கேட்க போகும் இந்த பாடல் எல்லோரும் கூடி ஆடி பாடி

வாழ்த்துக்கள். சிறப்பாக இந்த பாடலை அலிமையோ பக்குவாவிலிருந்து அண்ணன் முகம், மனைவி விமலா, மகள் மா பூமணி, அரசி மருமகன் சந்தி, அக்கா மாளிகை, மாதவன், விலாசினி, கவிஞன் மற்றும் மூர்த்தி குடும்பத்தார், குபதேவன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் இந்த பாடல்

இந்த புரட்டாசி கோவிந்தன் திருவிழா நம் குடும்பமாக அமர்ந்து பஜனை பாடல்களை பாடுவது ஆகியவை குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் ஒற்றுமையாகவும் நேர்மறை ஆற்றலையும் பலப்படுத்துகிறது. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி பக்தி மிகவும் பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது அடுத்து சிறப்பு நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகும் கல்யாணமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசிஞர்களே, நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா.

காலச்சென்றசிமணி ஒருவர் அரங்க நாயின் நாயுடு அம்மையார் அவர்கள் கம்பீரமான குரலில் வரும் இந்த பாடல் நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியை இடம்பெறும்